0: கறிப்புணியாரி சாஸ்திராமி சாலம் புழுமி ஃபவுன் பிளான் நின்று காலிச்சிட்டு மாட்டேன் அமிட்டு அங்கே நீ காலோ நீ புழமாத்தா வர ஆறாமி காலோ பாய்ச்சேமி கறிப்புணியாரி அப்பங்காவங்க சவான் இங்கே நீ ரீஃபான் அமிட்டு ஞான் இங்க ராமனி அதான் அசிஸ்டன்ஸ் அப்பினாக்கு இங்க ராமனி கரண்ட் ப்ரோக்ராம் வயா இங்க தாய் அவனுரி குஞ்சி காரி 30th of June 2026 அப்ப இங்க நீங்க மாட்டே இங்க நீ ஒன் சாக்கராய் Kanginaki 1-800-444-403 before Arangapikari 30th of June Apinaki 1-800-444-403 Amdiawi Nabagulini Telstra First Nations Connect Apinginingintan Namara Kangawa Kari 30th of June Aramiawara Nyoning Ramani Ngini available options.
1: Station sponsor.
2: Oh, gotta miss you in the morning. The price.
3: Hey everybody, this is Ian Burns. You're listening to T-Bar Media.